தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின் தங்கத்தின்

கண்ணுக்கு சுசுறு சந்த கண்ணுக்கு. தந்தானே தந்தான குயிலே சாமி, தந்தானே தந்தானே என்னோட மயில போட தஞ்சாவூர்.

அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, பாலை குழைத்து வரும் நாய்தான், பாலை குழைத்து வரும் நாய்தான், அது மனிதர்